பழன் உளவு அதேனு என்னதிரு உல்லாச கெடமாடு நின்னின் ஆத அனித்து நில்லு கெச்சதையிந்தலி அந்நாயகளனு அழிசே எல்லக்கும் சித்தனிரு மங்குதிம்மா. ಈ ಬಾಳನ್ನ ಬೇಡ ಅಂತ ಹೇಳಬೇಡ, ಈ ಪ್ರೀತಿ ಎಂಬುದು ಏನು ಅಂತ ಹೇಳಬೇಡ, ನಿನ್ನ ಹತ್ರ ಸಾಧ್ಯವಾದಷ್ಟು ಸಂತೋಷಕ್ಕೆ ಅವಕಾಶ ಮಾಡಿಕೊಡು. ಅನ್ಯಾಯಗಳನ್ನ ಅಳಿಸ್ಲಿಕ್ಕೆ ಕೆಚ್ಚದೆಯಿಂದ ನಿಲ್ಲು, ಎಲ್ಲದಕ್ಕೂ ಸಿದ್ಧನಾಗಿ ಬಿಡು.